0: Center 94 North South.
1: தேனிசை அரங்கம்
2: தேனிசை அரங்கம்
1: காலைதோறும்
2: 7 முதல் 8 வரை
1: எஃப்எம் தாளம் வானொலி
2: எஃப்எம் தாளம் எஃப்எம் தாளம் வானொலி உங்கள் எஃப்எம் தாளம் வானொலியில் தேனிசை அரங்கம் கலைவாணியோடு

அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த காலை வணக்கம். நீங்கள் நம்முடைய ஆரம் த்ரீ என்னும் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மணி சரியாக 7:01 துளியாகிறது. இன்று சனிக்கிழமை, May 23rd. இன்று உங்களுக்காக நம்முடைய நிகழ்ச்சியில் வைகாசி விசாக காவடி திருவிழாவினை முன்னிட்டு 30 நிமிடங்களுக்கு முருகனை போற்றும் பக்தி பாடல்களை அன்புடன் தருவோம். முதலில் திருப்புகழ் பாடல் வரிசையில் திரு செந்தூர் திருப்புகழ், தண்டையணி வெண்டையம்.

அருணகிரிநாதர் பெருமான் தமிழ்நாட்டில் உள்ள பல திரு கோவில்களுக்கு சென்று திருப்புகழ் பாடல்களை இயற்றியுள்ளார். இதோ அடுத்த திருப்புகழ் பாடல் இருவினை என்ற இந்த பாடலை எந்த திருத்தலத்தில் பாடியிருக்கின்றார்? திரு வருணே என்னும் திருத்தலத்தில்.

நம்முடைய நாட்டில் இருக்கின்ற இசைக்கலைஞர்களால் பாடிய பாடலை நீங்கள் கேட்கலாம். முதலில் வந்து நம்முடைய உள்ளூர் கலைஞர் செல்வி தீர்த்தன பொன்னுசாமி குரலில் இதோ இன்னொரு கடைசி முருகனை போற்றும் திருப்புகழ் பாடல்.

வைகாசி விசாகம் என்பது அன்றைக்கு கொண்டாடப்படும் மிகவும் புனிதமான முருகப்பெருமானின் திருநாள் ஆகும். தமிழ் மாதமான வைகாசியில் விசாக நட்சத்திரம் சேரும் நாளில் இந்த விழா நடைபெறும். இது முருகப்பெருமானின் அவதார நாளாக கருதப்படுகிறது. இது திருமுருகப்பெருமான் அவர்களின் பிறந்த நாளாக கருதப்படுகிறது. சிவபெருமானின் ஆறு திருமேனிகளில் இருந்து வெளிவந்த தீச்சுடர்களால் முருகன் தோன்றினார் என்ற புராண கதை நன்னாளோடு தொடர்புடையது. முருகன் ஞானம், வீரியம், தைரியம், தீமையை அழிக்கும் சக்தி ஆகியவற்றின் அடையாளமாக போற்றப்படுகின்றார். இந்த நாளில் முருகன் கோவில்களில் அபிஷேகம், காவடி, பால்குடம், ஊர்வலம், அன்னதானம் போன்றவை சிறப்பாக நடைபெறும். அடுத்த பாடல் நீங்கள் உன்னிகிருஷ்ணன் குரலில் ஆறாது ஆறாது என்னும் பாடலை கேட்கலாம். இந்த பாடலை நாங்கள் சிறப்பாக லமிச்சி ஊரைச் சேர்ந்த அம்மா அருமை மம்பத்தா அடுத்த பாடலை இந்த பாடலை அம்மா அரசி, அம்மா கோமதி, அம்மா நிர்மலா மற்றும் ஐயா சுந்தரம் உங்களுக்காக கேட்டிருக்கின்றார். மேலும் இதே பாடலை நாங்கள் ஜாப்பா ஊரைச் சேர்ந்த அம்மா மனுன் வைகாசி காவடி விரதத்தினை முன்னிட்டு ஒரு இந்த பக்தி பாடல்களை அவருடைய பேரன் சோமசேகரன் சோழன் மற்றும் பேத்தி செந்தாமரை, மகன்மார்கள் சஞ்சீவன் ஜேசன், மருமகள் செந்தி கெசிலா, வசந்தா ரூபி அனைத்து தமிழ் ஔவையார் சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு பாடலை கேட்டிருக்கின்றார். இதோ அடுத்த பாடல் உன்னிகிருஷ்ணன் குரலில் நீங்கள் ஆறாது ஆறாது என்னும் பாடலை கேட்கலாம்.

அன்பு மக்களே, வைகாசி விசாக நாளில் முருகனை வழிபட்டால் கல்வி ஞானம் அதிகரிக்கும், திருமண தடை நீங்கும், மன அமைதி கிடைக்கும், தடைகள் அகலும், துணிச்சலும் வெற்றியும் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றார்கள். ஓம் சரவணபவ, நீங்கள் இந்த மந்திரம் சொல்லலாம், கந்தசஷ்டி கவசம், திருப்புகழ் பாராயணம் செய்யலாம், பால் மற்றும் பஞ்சாமிர்த அபிஷேகம், சிவப்பு அல்லது மஞ்சள் மலர் அர்ச்சனை செய்வது, விரதம் இருந்து முருகன் கோவில் தரிசனம் செய்து மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. அடுத்த பாடலை நாங்கள் சிறப்பாக மொரீசியஸ் தமிழ் பண்பாட்டு மையத்தைச் சேர்ந்த வினிஷா கப்பன், வித்வான் ராஜேஷ் மருதை, வித்வான் மாயவன் மருதன், வித்வான் சிவருவன் அத்திவள்ளி, தமிழ் பேசுவோர் ஒன்றியத்தைச் சேர்ந்த சரஸ்வதி மற்றும் மொரீசியஸ் தமிழ் கோவில்கள் கூட்டணிப்பைச் சேர்ந்த விசாகம் ரேவதி மதினி, உங்களுக்காக இதோ இந்த பாடல்.

0: Center 94 North South 95.6 East West 98.2. You are listening to RM3 Radio.
1: தேனிசை அரங்கம்
2: தேனிசை அரங்கம்
1: காலைதோறும்
2: 7 மணி முதல் 8 மணி வரை
1: எஃப்எம் தாளம் வானொலி
2: எஃப்எம் தாளம் வானொலி

அன்பு மக்களே, நீங்கள் நம்முடைய இன்றைய தேனிசை அரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் இனி இடம் பெறுவது திரைப்பட மெல்லிசை பாடல்களை கேட்கலாம். நீங்கள் எந்த ஒரு பாடலை கேட்க விரும்பினால் எங்களுக்கு 4028070 என்ற தொலைபேசியின் மூலமாக அழைக்கலாம். 4028070 பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இருந்தால், திருமண நிறைவு நாள் வாழ்த்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அழைக்கலாம். இதோ முதல் பாடல். நாங்கள் சிறப்பாக இந்த பாடலை அம்மா வனிதா, அம்மா நீலம் மற்றும் அம்மா தேவி உங்களுக்காக அளித்து இருக்கின்றோம். மேலும் லாமிச்சே ஊரை சேர்ந்த அம்மா மகா கரம்பன், ஆரி லலிதா, அன்சினி, தங்கை வினுதா, தாரன், கவிதா, சையனா, ஆதவன், சோதியன், கேயான் அனைத்து கரம்பன் குடும்பத்துக்கு நாங்கள் அடுத்த பாடலை அளித்து இருக்கின்றோம்.

அன்பு மக்களே, இன்று நாங்கள் திருக்குறளை பற்றி பேசுவோம். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். திருக்குறள் உலக புகழ் பெற்ற தமிழ் இலக்கிய நூலாகும். இதில் மொத்தம் 1330 குறட்பாக்கள் உள்ளன. 133 அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 குறட்பாக்கள் உள்ளன. திருக்குறள் 3 பகுதிகளாக அமைந்துள்ளது. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அல்லது இன்பத்துப்பால். அதனால் இதனை முப்பால் என்ற பெயர் கொண்டது. திருக்குறள் உலக பொதுமறை என்று அழைக்கப்படுகிறது. மனித வாழ்க்கைக்கு தேவையான ஒழுக்கம், நற்பண்பு, அரசியல், பொருளாதாரம், அன்பு போன்றவற்றை எளிமையாக எடுத்துரைக்கிறது. மிக குறைந்த சொற்களில் ஆழமான கருத்துக்களை கூறும் தனிச்சிறப்பு திருக்குறளுக்கு உண்டு. திருக்குறள் பல உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. தமிழ் இலக்கியங்களில் மிகவும் பழமையான மற்றும் சிறந்த நூல்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. எந்த மதத்தையும் குறிப்பாக சாராமல் அனைத்து மனிதர்களுக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை கூறுகிறது. பள்ளி மற்றும் கல்லூரிகளில் திருக்குறள் முக்கியமாக கற்பிக்கப்படுகிறது. அடுத்த பாடலை நாங்கள் சிறப்பாக இந்த பாடலை லெஸ்கல்

இல்லிருந்து மமேராஜு நாயக்கன் குமிலா தேவி ஜெஷினி கலைவாணி ஆதவன் ருதேசநாத் நாயகி கிசன் கங்காது அம்மா கலை நிலவன் பலவன் உங்களுக்காக இதோ இந்த பாடல்

அன்பு மக்களே, இன்று சனிக்கிழமை, மே மாதம் 23ஆம் தேதி. இன்று பிறந்த நாளை கொண்டாடி இருக்கின்றவர்களுக்கும், திருமண நிறைவு நாளை கொண்டாடி இருக்கின்றவர்களுக்கும் என் சார்பிலும் நிலையத்தார் சார்பிலும் வாழ்த்துக்கள் பல. இன்று அம்மா சரோஜ் சஞ்சீவி தமது பிறந்த நாளை கொண்டாடி இருக்கின்றார். வாழ்த்துகின்றவர்கள் தமிழ் லீக் சீனியர் சிட்டிசன் உடைய நண்பர்கள் சார்பிலும், அவர் வந்து சீனியர் சிட்டிசன் உடைய தலைவி. அம்மா சரோஜ், உங்களுக்கு வாழ்த்துக்கள் பல. இதே பாடலை நாங்கள் புனகையூரைச் சேர்ந்த தர்ஷினி ராமலிங்கம் தமது பிறந்த நாளை முன்னிட்டு

அடுத்த பாடலை நாங்கள் கவுண்டஸ் கத்ரபோனிலிருந்து கேவிசன் மாணிக்கம் உங்களுக்காக அளித்திருக்கின்றோம். இதே பாடலை நாங்கள் ஐயா பிரேகா ஆறுமுகம், ஐயா முருகேசன், ஐயா பக்தன் மற்றும் அழகன் கோவிந்த், முத்துவீரன், ராஜன், பிச்சன், ஐயா சிவன், முருகப்ப நாயக்கன், நாதன், குமாரன் செத்தி, கிருஷ்ணா பவாதே, கசன் பிள்ளே மற்றும் புவலோ, சீதளமன் திரு கோவிலைச் சேர்ந்த உறுப்பினர்களுக்கும் பேபி ரெடி அவர்களுக்காகவும் பாடலை கேட்டிருக்கின்றார் அம்மா அனி கோவிந்தன். அடுத்த பாடலை நாங்கள் சிறப்பாக ஸ்டன்லே ரோசில் சீனியோர் சிட்டிசன் கிளப் உறுப்பினர்களுக்கும் நாங்கள் அளித்திருக்கின்றோம். லக்லேமாஸ் ரிவியா ஜுகாம்பாலிருந்து பல்லவி சுப்ராயன், தமது பிறந்த நாளை முனித்தாமாய் ஆனந்தி குலன் சுப்ராயன், தாத்தா சந்திரன், மாமே வனேசன், அம்மா வனேசா வையாபுரி, பெரியம்மா நாதன், அம்மாய் அம்பிகை, தாத்தா பாலன், மாமே ஜோசன், மாமே ஸ்டீவன், அம்மாய் ஜினி, தாத்தா நோதேஸ், மாமே கிருஷ்ணன், சின்னம்மா செலினா, அனி நளினி, அப்பாய் பத்மினி, அப்பாய் மல்லிகை மற்றும் அப்பாய் மலினி, தாத்தா சந்திரன், விஜயன், இரன், அனைத்து குலன், சுப்ராயன் மற்றும் வையாபுரி குடும்பங்கள் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள். சுல்யாக்கிலிருந்து நாங்கள் அடுத்த பாடலை சிறப்பாக விமா, கணவன் சுபிராஜ், மகேஸ்வரா, ரவினா, சத்யா, லட்சணா மற்றும் சோமனா குடும்பத்துக்கு அளித்திருக்கின்றோம். லாசூஸ் ஃபிளக்கிலிருந்து ஜிமி அப்பாவு மற்றும் அனி அப்பாவு தங்கள் பிறந்த நாளை இன்று கொண்டாடியிருக்கின்றார்கள். வாழ்த்துகின்றவர்கள் கோபால், மஃபி, ரஜன், பாத்தி, கிருஷ்ணன், அருவி, ஜெயவதாசன், ஞானவன், முருகன், அனைத்து அப்பாவு குடும்பம். சஞ்சுலா ஊரைச் சேர்ந்த பல்லவி சுப்ராயன் வீரப்பன், தமது பிறந்த நாளை முனித்து கணவன் எழிலன், அத்தே ஜயா, மாமே கோவின், வெனியன், புனக்கை ஊரைச் சேர்ந்த அம்மா ஜயா, அப்பா சிவகன், கெவிசன், கலைவாணி, அனைத்து வீரப்பன் மற்றும் சுப்ராயன் சார்பிலும் வாழ்த்துக்கள் பல. ரிவியா ஜுகாப்பா ஊரைச் சேர்ந்த அம்மா மனுன் அவர்களின் வழிகாட்டலும் ஆதரவுக்கும் அவர்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றார்கள். அவருக்கு இனிய அந்நியர் தின நல்வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவிக்கின்றவர்கள் அம்மா மனுனுக்கு அடுத்த பாடலையும் கேட்டிருக்கின்றார்கள் கணவன் ராஜன், சஞ்சீவன், ஜெசன், சந்தி, கெசிலா, சோமசேகரன், சோழன், செந்தாமரை, வசம், ரூபி, அனைத்து பெருமாள் குடும்பம், கனகசபி குடும்பம், முத்த குடும்பம், முத்த என்ஜினியரிங் லிமிடெட் குழு, அஞ்சலி, நிஷா, அனுஷா, சஃபினா அம்மா அவர்களுக்காக பாடலை கேட்டிருக்கின்றார். இதோ அம்மா வள்ளிக்காக அடுத்த பாடலை நாங்கள் அன்புடன் தருகின்றோம். இதே பாடலை நாங்கள் நுவல் பிரான்ஸிலிருந்து பூமாலை, கிரீஷ் மற்றும் புஷான். இதோ இந்த பாடல்.

அன்பு மக்களே, நம்முடைய இன்றைய தேனிசை அரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சி அடுத்த இந்த பாட்டோடும் அடுத்த பாடலோடும் நிறைவு பெறவுள்ளது. நம் நிகழ்ச்சியை கேட்குமாறு மனமார்ந்த நன்றிகள். நாங்கள் மீண்டும் உங்களை சந்திப்போம். அதுவரை உங்களுடைய வீக்கெண்ட் இனிதாக அமையட்டும் என வாழ்த்துகின்றோம். அடுத்த வாரம் அன்னையர் தினம், அதனால் தான் நிறைய வேலைகள் இருக்கின்றன, நிறைய பரிசுகளை வாங்க வேண்டும். அதற்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.